நமா பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமோர த்வந்தாதீதம் ககன சத்ரஸ்யம் தஸ்மஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் அநித்யம் விமலச்சலம் சர்வதிசாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரு தம் நமாம்யம். அதக்புரிஜி மகா